0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை கதைகள் ஆயிரம், வாரம் ஒரு நிகழ்வு மற்றும் செய்திகள். கதைகள் ஆயிரம்.
2: விறுவிறுப்பான எலிகள் மாநாடு பிரச்சனை முன்வைக்கப்பட்டது. இந்த வீட்டு பூனை நினையாத நேரத்தில் வந்து தொலைக்கிறது, பதுங்கி பாய்ந்து நம்மை வேட்டையாடுகிறது. இப்படியே போனால் எலி குலமே அழிந்து போய்விடுமே. இதற்கு என்னதான் தீர்வு? தீர்வு திட்டமாக தீட்டப்பட்டது. பூனை வருவதை நாம் முன்னமே தெரிந்து கொண்டால் ஓடி தப்பித்துக் கொள்ளலாமே. சரி, அதற்கு என்னதான் வழி? யோசனையை முன்வைத்தது ஒரு கிழட்டு எலி. பூனைக்கு மணி கட்டுவோம். கேட்ட எலிகள் அனைதும் துள்ளி குதித்தன. ஆமாம், அதுதான் சரி, அதுதான் வழி. பூனைக்கு மணி கட்டுவோம். சரி, பூனைக்கு யார் மணியை கட்டுவது? கேள்வி காதிலே விழுந்த உடனே எலிகள் அனைத்திற்கும் ஈரக்குலைகள் நடுங்கின. அங்கே ஒரு குட்டி கலவரமே வெடித்தது. யார் கட்டுவதா? நீதானே யோசனை சொன்னாய், நீயே போய் கட்டு. நான் ஒரு வயதான கட்டை, நீதானே இழந்தாரி, நீ போய் கட்டு. இல்லை இல்லை, நீ போய் கட்டு. சரி சரி, ரெண்டு பேர் வேணாம், அதையும் கட்டட்டும். ஐயா, கடைசியில் நான் தான் கிடச்சேன்னா என் பிள்ளை குட்டியில் யார் பார்க்கறது? நீ பாப்பியா, நீ பாப்பியா, நீ பாப்பியா? நேற்று தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு, இல்லாட்டி நாளை இப்போவே ரெடி. சரி நீ கட்டு. இல்லை இல்லை, நீ கட்டு. இல்லை நீ கட்டு. இப்படிப்பட்ட கலவர நேரத்தில் அறையின் மூலையிலிருந்து சன்னமாக வந்தது சத்தம் ஒன்று. மியாவ். அவ்வளவுதான் சத்தம். வந்த அந்த நொடியே எல்லா எலிகளும் தெரித்து ஓடின, ஓடி ஒளிந்தன. பதுங்கியபடி மரணம் மூச்சு விட்டு கொண்டன. அதற்கு பிறகு பூனைக்கு மணி கட்டும் திட்டம் அந்த இடத்தில் எழவே இல்லை. இப்படித்தான் அடுத்தவருக்காக தீட்டப்படும் கெடுபிடி திட்டம் தனக்கென்று வரும்போது வளைந்து நெளிந்து போகும் போக்கும் காட்டும். செயலற்ற திட்டம், செத்த திட்டம். கோழைகள் கட்டுகிற கோட்டை கோட்டை விடப்படும்.
1: வாரம் ஒரு நிகழ்வு.
3: உலக மனிதநேய தினம். உலக மனிதநேய தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 19 தேதி உலகம் முழுவதும் மிக உன்னதமான முறையில் கடைபிடிக்கப்படுகிறது. பல்வேறு கடினமான சூழ்நிலைகளிலும் தங்களின் உயிரை பொருட்படுத்தாமல் மனிதநேய பணியில் ஈடுபட்டு மக்களின் உயிரை காப்பாற்றும் பணியாளர்களின் அசாத்திய அர்ப்பணிப்பை போற்றுவதே இந்நாளின் முதன்மை நோக்கமாகும். சவால்கள் நிறைந்த இந்த உலகத்தில் சக மனிதர்களிடம் நாம் காட்ட வேண்டிய அன்பு நெறியையும் மனிதாபிமானத்தையும் உலகிற்கு உரக்கச் சொல்வதற்கான மிக சிறந்த தொடக்கமாக இந்நாள் நமது சமுதாயத்தில் அமைகிறது. மனிதநேயம் என்பது பிற மனிதர்களின் துயரத்தை தனது சொந்த துயரமாக உணர்ந்து அவர்களுக்கு எவ்வித பிரதிபலனும் எதிர்பாராமல் உதவி செய்யும் மிக உயர்ந்த மனித பண்பாகும். இது மனித குலத்தின் அடிப்படை விழுமியங்களில் ஒன்றாக கருதப்படுவதுடன் மனிதர்களுக்கிடையே பிறக்கும் அன்பு, இரக்கம், பரிவு மற்றும் சுயநலமற்ற சேவை மனப்பான்மையின் மிக உன்னதமான வெளிப்பாடாகும். இயற்கை பேரிடர்கள், கொடூரமான போர்கள், பஞ்சம் மற்றும் கொடிய தொற்று நோய்கள் போன்ற நெருக்கடியான சூழ்நிலைகளில் மனிதநேய பணியாளர்கள் தங்களது சொந்த நலனை துறந்து மக்களுக்கு ஓடி சென்று உதவுகின்றன. உலக மனிதநேய தினம் என்பது உலகளாவிய மனிதாபிமான உதவியின் அவசியத்தையும் அதன் முக்கியத்துவத்தையும் ஒட்டுமொத்த உலகிற்கு மீண்டும் ஒருமுறை ஆழமாக நினைவூட்டுகிறது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் துன்பத்தில் மற்றும் வறுமையில் வாடும் மக்களுக்கு துணையாக நின்று தோள் கொடுப்பதே உண்மையான மனிதநேயம் என்பதை இந்நாள் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. நம்மை சுற்றி வாழும் மருத்துவர்கள், செவிலியர்கள், மீட்பு படையினர், தன்னார்வ தொண்டர்கள் மற்றும் சமூக பணியாளர்கள் அனைவரும் இந்த உன்னதமான மனிதநேய சேவையின் மிக சிறந்த உலகளாவிய முன்மாதிரிகளாக திகழ்கின்றனர். இவர்களின் இத்தகைய அசாத்திய அர்ப்பணிப்பும் ஓயாத உழைப்பும் தான் இன்றைய மனித சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஆன்மீக மற்றும் சமூக பலனாக விளங்குகின்றன என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. பசி, வறுமை, அகதிகள் பிரச்சினை மற்றும் திடீரென ஏற்படும் பேரிடர்களால் கடுமையாக பாதிக்கப்பட்ட நாடுகளைச் சேர்ந்த மக்களுக்கு உணவு, தூய்மையான குடிநீர், அவசர மருத்துவம் மற்றும் பாதுகாப்பான தங்குமிடம் வழங்குவதில் பல்வேறு உலகளாவிய மனிதநேய அமைப்புகள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. இத்தகைய இக்கட்டான காலங்களில் இவர்களின் சேவை மக்களுக்கு கிடைக்கும் ஒரே நம்பிக்கையாக மாறுகிறது. மனிதநேயம் என்பது புவியியல் எல்லைகள், நாடுகள் மற்றும் அரசாங்கங்களை தாண்டி பூமியில் வாழும் அனைத்து மனிதர்களையும் ஒரே நேர்கோட்டில் ஒன்றிணைக்கிறது. உலக மக்களின் இனம், மதம், மொழி, நாடு என்ற எந்த ஒரு பாகுபாட்டையும் பார்க்காமல் மனிதனை மனிதனாக மதித்து உதவுவதே இதன் தனி சிறப்பாகும். சமுதாயத்தில் உள்ள குழந்தைகள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு உதவும் மனிதநேயத்தின் முக்கிய வெளிப்பாடாகும். அவர்களின் வாழ்வில் மீண்டும் புதிய நம்பிக்கை விதைப்பது நம் ஒவ்வொருவரின் தலையாய கடமையாகும். இன்றைய நவீன யூத் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் இத்தகைய மனிதநேய பணிகளில் தங்களை ஆடம்பரம் முதலே ஆர்வத்துடன் ஈடுபடுத்திக் கொள்ள முன்வர வேண்டும். இளமையில் இருந்தே தன்னார்வ சேவைகளில் ஈடுபடுவது இளைஞர்களுக்கிடையே உயர்ந்த சமூக பொறுப்புணர்வையும் சகிப்புத்தன்மையையும் வளர்க்க பெரிதும் உதவுகிறது. எனவே அனைத்து கல்வி நிறுவனங்களும் வெறும் பாடப்புத்தக கல்வியை மட்டும் போதிக்காமல் மாணவர்களின் மனதில் மனிதநேய விழுமியங்களையும் பிறர் மீது அன்பு காட்டும் நற்பண்புகளையும் ஆழமாக வளர்க்க வேண்டும். சிறு வயதிலிருந்தே பிறருக்கு உதவும் மனப்பான்மை உருவாக்கும் போதுதான் அவர்கள் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்க வழிவகுப்பார்கள். திடீரென ஏற்படும் நிலநடுக்கம், வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை பேரிடர் காலங்களில் மனிதர்களுக்கிடையே பரஸ்பர உதவியும் கூட்டு ஒற்றுமையும் மிகவும் அவசியமாக ஒன்றாகும். எதையும் இழந்து தவிக்கும் மக்களை மனிதநேயம் மட்டுமே மீண்டும் தங்களின் வாழ்க்கையின் மீது நம்பிக்கை கொண்டு நிம்மதியாக வாழச் செய்கிறது என்பதை நாம் உணர்தல் வேண்டும். ஒற்றுமையும் அன்பும் எத்தகைய பெரிய துன்பங்களையும் வெல்ல நமக்கு உதவுகிறது. நம் அன்றாட வாழ்வில் நாம் செய்யும் சிறிய நற்காரியங்களான இரத்த தானம், உறுப்பு தானம், பசியோடு இருப்பவர்களுக்கு செய்யும் உணவு தானம் மற்றும் ஏழை மாணவர்களுக்கான கல்வி உதவி போன்ற மனிதநேய சேவையின் மிக சிறந்த வடிவங்களாகும். இந்த உலகத்தில் உள்ள மனிதநேய பணியாளர்கள் பல நேரங்களில் தங்களது சொந்த குடும்பத்தையும் ஏன் தங்களது சொந்த உயிரையும் கூட பணையும் வைத்து பிறருக்காக சேவையாற்றுகின்றனர். இவர்களின் இத்தகைய உன்னதமான தியாகம் ஒட்டுமொத்த உலக மக்களின் மனமார்ந்த மரியாதைக்கு உரியதாகும். உலக மனிதநேய தினம் என்பது பிறருக்காக வாழும் மனிதர்களின் உன்னதமான தியாகத்தையும் சேவையையும் நன்றியோடு நினைவுகூரும் நாளாகும். அவர்களின் பணி இருண்ட உலகிற்கு புதிய நம்பிக்கையை கொடுக்கிறது. நமது சமூகத்தில் யாரும் பசியினாலோ, வறுமையினாலோ அல்லது கல்வியின்மையினாலோ புறக்கணிக்கப்படாமல் வாழ்வதை உறுதிப்படுத்துவது விழிப்புணர்வு உள்ள ஒவ்வொரு குடிமகனின் தலையாகிய சமூக பொறுப்பாகும். மனிதநேயம் மட்டுமே சமூகத்தில் நிலவும் சமத்துவமின்மையை போக்கி ஒரு நிலையான சமத்துவ சமுதாயத்தை உருவாக்குகிறது. உலகில் வாழும் மனிதர்கள் அனைவருக்கும் சமமான அன்பும் வாழ்வியல் மரியாதையையும் எவ்வித தங்குதடையும் இன்றி வழங்கப்பட வேண்டும். இன்றைய அறிவியல் மற்றும் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியுடன் சேர்ந்து மனிதர்களின் மனதில் மனிதநேய பண்புகளை நேர்கோட்டில் வளர வேண்டும். மனிதன் கண்டுபிடிக்கும் அனைத்து அறிவியல் கண்டுபிடிப்புகளும் உலக முன்னேற்றங்களும் ஒட்டுமொத்த மனிதகுலத்தின் நலனுக்காகவும் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காகவும் மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த வரலாற்று சிறப்புமிக்க உலக மனிதநேய தினத்தை முன்னிட்டு உலகெங்கிலும் உள்ள பல நாடுகளில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், மனிதாபிமான கருத்தரங்குகள் மற்றும் தன்னார்வ சேவை முகாம்கள் மிக சிறப்பாக நடத்தப்படுகின்றன. இத்தகைய கூட்டு முயற்சிகள் மனிதநேயத்தின் உண்மையான மதிப்பை சமூகத்தில் பரப்புகின்றன. நாம் செய்யும் ஒவ்வொரு சிறிய நற்செயலுக்கும் பின்னாலும் மனிதநேயத்தின் விதை உள்ளது. நாம் காட்டும் ஒரு சிறு கருணை கூட ஏதோ ஒரு மனிதரின் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முடிவாக, மனித நேயம் என்பது ஒரு நாளுக்கான செயல் அல்ல, அது வாழ்நாள் முழுவதும் நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய உன்னதமான வாழ்க்கை முறையாகும். உலக மனிதநேய தினம் அன்பு, இரக்கம், சேவை மற்றும் தியாகம் ஆகியவை மனித வாழ்க்கையின் உயர்ந்த பண்புகள் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. பிறரின் துயரத்தை உணர்ந்து உதவிகரம் நீட்டுவதே உலக அமைதிக்கான அடித்தளமாகும். மனித நேயத்தை வாழ்வின் அடிப்படையாக கொண்டு வேற்றுமைகளை மறந்து அனைவரும் இணைந்து அன்பும் அமைதியும் நிறைந்த ஒரு நல்ல உலகை உருவாக்க இந்நாளில் உறுதியெடுப்போம். நன்றி.

0: செய்திகள்.
1: கானானிய பெண்ணின் ஆழமான நம்பிக்கையை எடுத்துரைத்த திருத்தந்தை 14 லியோ, இறையருள் ஏற்கனவே வரையறுக்கப்பட்ட எல்லைகளை கடந்து செயல்படுவதை திரு அவை உணர வேண்டும் என்றும், மனித மாண்பை மீறும் பாகுபாடுகள் மற்றும் தடைகளை அகற்ற வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். August 16 ஞாயிறன்று காஸ்தல் கந்தோல்ஃபோவில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, துன்புற்றிருந்த தனது மகளுக்காக இயேசுவின் உதவியை நாடிய கானானிய பெண்ணின் நம்பிக்கையை சுட்டிக்காட்டினார். இந்த நிகழ்வு இன்றைய திரு அவைக்கும் முக்கியமான பாடத்தை வழங்குகிறது என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, இறைவன் செயல்படும் விதத்தைக் கண்டு வியப்படையவும், ஏற்கனவே உருவாக்கப்பட்ட எல்லைகளுக்கு அப்பால் கிறிஸ்துவின் அமைதியை பறைசாற்றவும் திரு அவை தயாராக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கானானிய பெண்ணிடமிருந்து கிறிஸ்தவர்கள் பணிவையும் விடாமுயற்சியையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, அவரது நம்பிக்கை இறைவனின் அருள் விருந்தில் அனைவருக்கும் இடம் உண்டு என்பதையும், இறைவனின் பிள்ளைகள் எவரும் புறக்கணிக்கப்படவோ வெறும் சிறு துணுக்குகளுடன் விடப்படவோ கூடாது என்பதையும் கற்றுத்தருகிறது என்றும் கூறினார். இறுதியாக சமத்துவமின்மை, பாகுபாடு மற்றும் மனித மாண்பை மிதிக்கும் தடைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்று கூறிய திருத்தந்தை, அமைதியை தேடும் இன்றைய உலகில் நம்பிக்கையை இழக்காமல் அன்புடன் செயல்படுமாறு நம்பிக்கையாளர்களுக்கு அழைப்பு விடுத்து மூவேளை இறைவேண்டல் உரையை நிறைவு செய்தார்.
2: மேற்கு கரையில் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக தொடர்ந்து இடம்பெறும் வன்முறைகளுக்கு முடிவு காண வேண்டும் என்றும், நீதி மற்றும் நீடித்த அமைதிக்கான இரு நாடுகள் தீர்வை நோக்கி முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அனைத்துலக சமூகத்திற்கு அழைப்பு விடுத்தார். August 16 ஞாயிறன்று காஸ்தல் கந்தோல்ஃபோவில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையின் இறுதியில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, மத்திய தரைக்கடலை சுற்றியுள்ள ஆப்பிரிக்கா, ஆசியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்கும் மத்திய தரைக்கடல் விளையாட்டுப் போட்டிகள் தொடங்கியுள்ளதையும் எடுத்துக்காட்டினார். இந்த விளையாட்டுப் போட்டிகள் இப்பகுதி மக்களிடையேயும் உலக மக்கள் அனைவரிடையேயும் அமைதி மற்றும் சகோதரத்துவத்தின் இறைவாக்கு அடையாளமாக விளங்க வேண்டும் என்று திருத்தந்தை நம்பிக்கை தெரிவித்தார். பாதுகாப்பான மற்றும் அனைத்துலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட எல்லைகளை கொண்ட இரு நாடுகள் தீர்வே புனித பூமியில் நீதியான மற்றும் நீடித்த அமைதியை ஏற்படுத்துவதற்கான சமமான வழி என்ற தனது நிலைப்பாட்டை திருப்பிடவும் தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகிறது. இவ்வாண்டு இப்போட்டிகள் தெற்கு இத்தாலியில் உள்ள தாரந்தோ நகரில் நடைபெறுகின்றன. திருப்பிடத்தின் அதிகாரப்பூர்வ விளையாட்டு அமைப்பான அத்லெட்டிகா வாட்டிகானா சார்பில் 4 வீரர்களும் இப்போட்டிகளில் பங்கேற்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
1: இறைவனில் நிறைவான நிலைவாழ்வே மனிதர்களின் இறுதி இலக்கு என்றும், அன்னை மரியாவின் விண்ணேற்பு பெருவிழா கத்தோலிக்க இறையியலிலும் மக்களின் பக்தி வாழ்விலும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் குறிப்பிட்டார். August 15 சனிக்கிழமையன்று காஸ்தல் கந்தோல்ஃபோவில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, மரியாவின் விண்ணிருப்பு கத்தோலிக்க இறையியலிலும் மக்களின் பக்தி வாழ்விலும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த விழா என்று எடுத்துக்காட்டினார். மரியாவின் விண்ணிருப்பு தொடர்பான இரு முக்கிய கலை மரபுகளை எடுத்துரைத்த திருத்தந்தை, பழமையான மரபில் மரியா துயில் கொள்ளும் நிலையில் அவரை சுற்றி திருத்தூதர்கள் ஜெபிப்பதையும், உயிர்த்தெழுந்த இயேசு அவரது ஆன்மாவை தம் கரங்களில் ஏந்துவதையும் காணலாம் என்றும், இது இறந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவே மனித குலத்தை நிலைவாழ்வை நோக்கி வழிநடத்துகிறார் என்பதை எடுத்துக்காட்டுகிறது என்றும் சுட்டிக்காட்டினார். மேலை திரு அவையில் உருவான மற்றொரு மரபில் ஒளி, வானதூதர்கள் மற்றும் புனிதர்களால் சூழப்பட்ட விண்ணக மகிமையில் மரியா சித்தரிக்கப்படுகிறார் என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, இது மரியா உடலோடும் ஆன்மாவோடும் முழுமையான மனிதராக விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதை வெளிப்படுத்துகிறது என்றும் எடுத்துக்காட்டினார். இன்று மரியாவில் நாம் மகிழ்ச்சியுடன் காணும் வாழ்வின் நிறைவு காலத்தின் முடிவில் நமக்கும் காத்திருக்கிறது என்று கூறிய திருத்தந்தை, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நமது அழிவுறும் உடல்களை தமது மகிமையான உடலை போன்று மாற்றுவார் என்றும், நம்பிக்கையாளர்கள் முடிவில்லா மகிழ்வில் என்றென்றும் வாழ்வார்கள் என்றும் வலியுறுத்தினார்.
2: உண்மையான அழகு அன்பிலும் தூய்மையிலும் வெளிப்படுகிறது என்றும், மரியாவின் விண்ணேற்பு மனித குலத்தின் விண்ணக அழைப்பை எடுத்துக்காட்டுகிறது என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். August 15 சனிக்கிழமையன்று மரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவையொட்டி காஸ்தல் கந்தோல்ஃபோவில் அமைந்துள்ள புனித தோமா வில்லோனோவோ திருத்தல பங்கில் திருப்பலி நிறைவேற்றிய போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை, மரியா தனது மன்னக வாழ்வை நிறைவு செய்த பின் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணக மகிமைக்கு எடுத்துக்கொள்ள கொள்ளப்பட்டார் என்ற திரு அவையின் நம்பிக்கையை எடுத்து காட்டினார். மரியாவின் உள்ளத்தின் தூய்மை இறையருளால் அவரது முழு ஆளுமையையும் ஒளிரச் செய்து மாற்றியது என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, உலகம் முன்வைக்கும் இளமை, விழித்தோற்றம் மற்றும் நுகர்வு கலாச்சாரத்தை மையமாக கொண்ட அழகின் அளவுகோள்களில் இருந்து கிறிஸ்தவர்கள் விலக வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். உண்மையான அழகு குழந்தையின் முகத்திலும், முதியோரின் சுருக்கங்களிலும், குடும்ப உறவுகளிலும், பிறருக்காக அர்ப்பணிப்புடன் உழைக்கும் மனிதர்களின் வாழ்விலும் வெளிப்படுகிறது என்று கூறிய திருத்தந்தை, அன்பே மனித குலத்தின் மிக அழகிய அணிகலன் என்றும், அந்த அன்பு மனிதரை மாற்றி மேன்மைப்படுத்தி இறைவனுக்கு நெருக்கமாக அழைத்து செல்கிறது என்றும் சுட்டிக்காட்டினார்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை கதைகள் ஆயிரம், வாரம் ஒரு நிகழ்வு மற்றும் செய்திகள். கதைகள் ஆயிரம்.
2: விறுவிறுப்பான எலிகள் மாநாடு பிரச்சனை முன்வைக்கப்பட்டது. இந்த வீட்டு பூனை நினையாத நேரத்தில் வந்து தொலைக்கிறது, பதுங்கி பாய்ந்து நம்மை வேட்டையாடுகிறது. இப்படியே போனால் எலி குலமே அழிந்து போய்விடுமே. இதற்கு என்னதான் தீர்வு? தீர்வு திட்டமாக தீட்டப்பட்டது. பூனை வருவதை நாம் முன்னமே தெரிந்து கொண்டால் ஓடி தப்பித்துக் கொள்ளலாமே. சரி, அதற்கு என்னதான் வழி? யோசனையை முன்வைத்தது ஒரு கிழட்டு எலி. பூனைக்கு மணி கட்டுவோம். கேட்ட எலிகள் அனைதும் துள்ளி குதித்தன. ஆமாம், அதுதான் சரி, அதுதான் வழி. பூனைக்கு மணி கட்டுவோம். சரி, பூனைக்கு யார் மணியை கட்டுவது? கேள்வி காதிலே விழுந்த உடனே எலிகள் அனைத்திற்கும் ஈரக் குலைகள் நடுங்கின. அங்கே ஒரு குட்டி கலவரமே வெடித்தது. யார் கட்டுவதா? நீதானே யோசனை சொன்னாய், நீயே போய் கட்டு. நான் ஒரு வயதான கட்டை, நீதானே இழந்தாரி, நீ போய் கட்டு. இல்லை இல்லை, நீ போய் கட்டு. சரி சரி, ரெண்டு பேரும் வேணாம், அதையும் கட்டட்டும். ஐயா, கடைசியில் நான் தான் கிடச்சேன்னா என் பிள்ளைக்குட்டியில் யார் பார்க்கறது? நீ பாப்பியா, நீ பாப்பியா, நீ பாப்பியா? நேற்று தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு, இல்லாட்டி நாளை இப்போவே ரெடி. சரி நீ கட்டு. இல்லை இல்லை, நீ கட்டு. இல்லை நீ கட்டு. இப்படிப்பட்ட கலவர நேரத்தில் அறையின் மூலையிலிருந்து சன்னமாக வந்தது சத்தம் ஒன்று. மியாவ். அவ்வளவுதான் சத்தம் வந்த அந்த நொடியே எல்லா எலிகளும் தெரித்து ஓடின, ஓடி ஒளிந்தன. பதுங்கியபடி மரணம் மூச்சு விட்டு கொண்டன. அதற்கு பிறகு பூனைக்கு மணிகட்டும் திட்டம் அந்த இடத்தில் எழவே இல்லை. இப்படித்தான் அடுத்தவருக்காக தீட்டப்படும் கெடுபிடி திட்டம் தனக்கென்று வரும்போது வளைந்து நெளிந்து போகும் போக்கும் காட்டும். செயலற்ற திட்டம், செத்த திட்டம். கோழைகள் கட்டுகிற கோட்டை கோட்டை விடப்படும்.
1: வாரம் ஒரு நிகழ்வு.
3: உலக மனிதநேய தினம். உலக மனிதநேய தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 19 தேதி உலகம் முழுவதும் மிக உன்னதமான முறையில் கடைபிடிக்கப்படுகிறது. பல்வேறு கடினமான சூழ்நிலைகளிலும் தங்களின் உயிரை பொருட்படுத்தாமல் மனிதநேய பணியில் ஈடுபட்டு மக்களின் உயிரை காப்பாற்றும் பணியாளர்களின் அசாத்திய அர்ப்பணிப்பை போற்றுவதே இந்நாளின் முதன்மை நோக்கமாகும். சவால்கள் நிறைந்த இந்த உலகத்தில் சக மனிதர்களிடம் நாம் காட்ட வேண்டிய அன்பு நெறியையும் மனிதாபிமானத்தையும் உலகிற்கு உரக்கச் சொல்வதற்கான மிக சிறந்த தொடக்கமாக இந்நாள் நமது சமுதாயத்தில் அமைகிறது. மனிதநேயம் என்பது பிற மனிதர்களின் துயரத்தை தனது சொந்த துயரமாக உணர்ந்து அவர்களுக்கு எவ்வித பிரதிபலனும் எதிர்பாராமல் உதவி செய்யும் மிக உயர்ந்த மனித பண்பாகும். இது மனித குலத்தின் அடிப்படை விழுமியங்களில் ஒன்றாக கருதப்படுவதுடன் மனிதர்களுக்கிடையே பிறக்கும் அன்பு, இரக்கம், பரிவு மற்றும் சுயநலமற்ற சேவை மனப்பான்மையின் மிக உன்னதமான வெளிப்பாடாகும். இயற்கை பேரிடர்கள், கொடூரமான போர்கள், பஞ்சம் மற்றும் கொடிய தொற்று நோய்கள் போன்ற நெருக்கடியான சூழ்நிலைகளில் மனிதநேய பணியாளர்கள் தங்களது சொந்த நலனை துறந்து மக்களுக்கு ஓடி சென்று உதவுகின்றன. உலக மனிதநேய தினம் என்பது உலகளாவிய மனிதாபிமான உதவியின் அவசியத்தையும் அதன் முக்கியத்துவத்தையும் ஒட்டுமொத்த உலகிற்கு மீண்டும் ஒருமுறை ஆழமாக நினைவூட்டுகிறது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் துன்பத்தில் மற்றும் வறுமையில் வாடும் மக்களுக்கு துணையாக நின்று தோள் கொடுப்பதே உண்மையான மனிதநேயம் என்பதை இந்நாள் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. நம்மை சுற்றி வாழும் மருத்துவர்கள், செவிலியர்கள், மீட்பு படையினர், தன்னார்வ தொண்டர்கள் மற்றும் சமூக பணியாளர்கள் அனைவரும் இந்த உன்னதமான மனிதநேய சேவையின் மிக சிறந்த உலகளாவிய முன்மாதிரிகளாக திகழ்கின்றனர். இவர்களின் இத்தகைய அசாத்திய அர்ப்பணிப்பும் ஓயாத உழைப்பும் தான் இன்றைய மனித சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஆன்மீக மற்றும் சமூக பலனாக விளங்குகின்றன என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. பசி, வறுமை, அகதிகள் பிரச்சினை மற்றும் திடீரென ஏற்படும் பேரிடர்களால் கடுமையாக பாதிக்கப்பட்ட நாடுகளைச் சேர்ந்த மக்களுக்கு உணவு, தூய்மையான குடிநீர், அவசர மருத்துவம் மற்றும் பாதுகாப்பான தங்குமிடம் வழங்குவதில் பல்வேறு உலகளாவிய மனிதநேய அமைப்புகள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. இத்தகைய இக்கட்டான காலங்களில் இவர்களின் சேவை மக்களுக்கு கிடைக்கும் ஒரே நம்பிக்கையாக மாறுகிறது. மனிதநேயம் என்பது புவியியல் எல்லைகள், நாடுகள் மற்றும் அரசாங்கங்களை தாண்டி பூமியில் வாழும் அனைத்து மனிதர்களையும் ஒரே நேர்கோட்டில் ஒன்றிணைக்கிறது. உலக மக்களின் இனம், மதம், மொழி, நாடு என்ற எந்த ஒரு பாகுபாட்டையும் பார்க்காமல் மனிதனை மனிதனாக மதித்து உதவுவதே இதன் தனி சிறப்பாகும். சமுதாயத்தில் உள்ள குழந்தைகள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு உதவும் மனிதநேயத்தின் முக்கிய வெளிப்பாடாகும். அவர்களின் வாழ்வில் மீண்டும் புதிய நம்பிக்கை விதைப்பது நம் ஒவ்வொருவரின் தலையாய கடமையாகும். இன்றைய நவீன யூத் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் இத்தகைய மனிதநேய பணிகளில் தங்களை ஆடம்பரம் முதலே ஆர்வத்துடன் ஈடுபடுத்திக் கொள்ள முன்வர வேண்டும். இளமையில் இருந்தே தன்னார்வ சேவைகளில் ஈடுபடுவது இளைஞர்களுக்கிடையே உயர்ந்த சமூக பொறுப்புணர்வையும் சகிப்புத்தன்மையையும் வளர்க்க பெரிதும் உதவுகிறது. எனவே அனைத்து கல்வி நிறுவனங்களும் வெறும் பாடப்புத்தக கல்வியை மட்டும் போதிக்காமல் மாணவர்களின் மனதில் மனிதநேய விழுமியங்களையும் பிறர் மீது அன்பு காட்டும் நற்பண்புகளையும் ஆழமாக வளர்க்க வேண்டும். சிறு வயதில் இருந்தே பிறருக்கு உதவும் மனப்பான்மை உருவாக்கும் போதுதான் அவர்கள் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்க வழிவகுப்பார்கள். திடீரென ஏற்படும் நிலநடுக்கம், வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை பேரிடர் காலங்களில் மனிதர்களுக்கிடையே பரஸ்பர உதவியும் கூட்டு ஒற்றுமையும் மிகவும் அவசியமாக ஒன்றாகும். எதையும் இழந்து தவிக்கும் மக்களை மனிதநேயம் மட்டுமே மீண்டும் தங்களின் வாழ்க்கையின் மீது நம்பிக்கை கொண்டு நிம்மதியாக வாழச் செய்கிறது என்பதை நாம் உணர்தல் வேண்டும். ஒற்றுமையும் அன்பும் எத்தகைய பெரிய துன்பங்களையும் வெல்ல நமக்கு உதவுகிறது. நம் அன்றாட வாழ்வில் நாம் செய்யும் சிறிய நற்காரியங்களான இரத்த தானம், உறுப்பு தானம், பசியோடு இருப்பவர்களுக்கு செய்யும் உணவு தானம் மற்றும் ஏழை மாணவர்களுக்கான கல்வி உதவி போன்ற மனிதநேய சேவையின் மிக சிறந்த வடிவங்களாகும். இந்த உலகத்தில் உள்ள மனிதநேய பணியாளர்கள் பல நேரங்களில் தங்களது சொந்த குடும்பத்தையும், ஏன் தங்களது சொந்த உயிரையும் கூட பணையம் வைத்து பிறருக்காக சேவையாற்றுகின்றனர். இவர்களின் இத்தகைய உன்னதமான தியாகம் ஒட்டுமொத்த உலக மக்களின் மனமார்ந்த மரியாதைக்கு உரியதாகும். உலக மனிதநேய தினம் என்பது பிறருக்காக வாழும் மனிதர்களின் உன்னதமான தியாகத்தையும் சேவையையும் நன்றியோடு நினைவுகூரும் நாளாகும். அவர்களின் பணி இருண்ட உலகிற்கு புதிய நம்பிக்கையை கொடுக்கிறது. நமது சமூகத்தில் யாரும் பசியினாலோ, வறுமையினாலோ அல்லது கல்வியின்மையினாலோ புறக்கணிக்கப்படாமல் வாழ்வதை உறுதிப்படுத்துவது விழிப்புணர்வு உள்ள ஒவ்வொரு குடிமகனின் தலையாகிய சமூக பொறுப்பாகும். மனிதநேயம் மட்டுமே சமூகத்தில் நிலவும் சமத்துவமின்மையை போக்கி ஒரு நிலையான சமத்துவ சமுதாயத்தை உருவாக்குகிறது. உலகில் வாழும் மனிதர்கள் அனைவருக்கும் சமமான அன்பும் வாழ்வியல் மரியாதையையும் எவ்வித தங்கு தடையும் இன்றி வழங்கப்பட வேண்டும். இன்றைய அறிவியல் மற்றும் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியுடன் சேர்ந்து மனிதர்களின் மனதில் மனிதநேய பண்புகளை நேர்கோட்டில் வளர வேண்டும். மனிதன் கண்டுபிடிக்கும் அனைத்து அறிவியல் கண்டுபிடிப்புகளும் உலக முன்னேற்றங்களும் ஒட்டுமொத்த மனித குலத்தின் நலனுக்காகவும் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காகவும் மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த வரலாற்று சிறப்புமிக்க உலக மனிதநேய தினத்தை முன்னிட்டு உலகெங்கிலும் உள்ள பல நாடுகளில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், மனிதாபிமான கருத்தரங்குகள் மற்றும் தன்னார்வ சேவை முகாம்கள் மிக சிறப்பாக நடத்தப்படுகின்றன. இத்தகைய கூட்டு முயற்சிகள் மனிதநேயத்தின் உண்மையான மதிப்பை சமூகத்தில் பரப்புகின்றன. நாம் செய்யும் ஒவ்வொரு சிறிய நற்செயலுக்கும் பின்னாலும் மனிதநேயத்தின் விதை உள்ளது. நாம் காட்டும் ஒரு சிறு கருணை கூட ஏதோ ஒரு மனிதரின் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முடிவாக, மனிதநேயம் என்பது ஒரு நாளுக்கான செயல் அல்ல, அது வாழ்நாள் முழுவதும் நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய உன்னதமான வாழ்க்கை முறையாகும். உலக மனிதநேய தினம் அன்பு, இரக்கம், சேவை மற்றும் தியாகம் ஆகியவை மனித வாழ்க்கையின் உயர்ந்த பண்புகள் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. பிறரின் துயரத்தை உணர்ந்து உதவிகரம் நீட்டுவதே உலக அமைதிக்கான அடித்தளமாகும். மனித நேயத்தை வாழ்வின் அடிப்படையாக கொண்டு வேற்றுமைகளை மறந்து அனைவரும் இணைந்து அன்பும் அமைதியும் நிறைந்த ஒரு நல்ல உலகை உருவாக்க இந்நாளில் உறுதியெடுப்போம். நன்றி.

0: செய்திகள்.
1: கானானிய பெண்ணின் ஆழமான நம்பிக்கையை எடுத்துரைத்த திருத்தந்தை 14 லியோ, இறையருள் ஏற்கனவே வரையறுக்கப்பட்ட எல்லைகளை கடந்து செயல்படுவதை திரு அவை உணர வேண்டும் என்றும், மனித மாண்பை மீறும் பாகுபாடுகள் மற்றும் தடைகளை அகற்ற வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். August 16 ஞாயிறன்று காஸ்தல் கந்தோல்ஃபோவில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, துன்புற்றிருந்த தனது மகளுக்காக இயேசுவின் உதவியை நாடிய கானானிய பெண்ணின் நம்பிக்கையை சுட்டிக்காட்டினார். இந்த நிகழ்வு இன்றைய திரு அவைக்கும் முக்கியமான பாடத்தை வழங்குகிறது என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, இறைவன் செயல்படும் விதத்தைக் கண்டு வியப்படையவும், ஏற்கனவே உருவாக்கப்பட்ட எல்லைகளுக்கு அப்பால் கிறிஸ்துவின் அமைதியை பறைசாற்றவும் திரு அவை தயாராக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கானானிய பெண்ணிடமிருந்து கிறிஸ்தவர்கள் பணிவையும் விடாமுயற்சியையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, அவரது நம்பிக்கை இறைவனின் அருள் விருந்தில் அனைவருக்கும் இடம் உண்டு என்பதையும், இறைவனின் பிள்ளைகள் எவரும் புறக்கணிக்கப்படவோ வெறும் சிறு துணுக்குகளுடன் விடப்படவோ கூடாது என்பதையும் கற்றுத்தருகிறது என்றும் கூறினார். இறுதியாக சமத்துவமின்மை, பாகுபாடு மற்றும் மனித மாண்பை மிதிக்கும் தடைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்று கூறிய திருத்தந்தை, அமைதியை தேடும் இன்றைய உலகில் நம்பிக்கையை இழக்காமல் அன்புடன் செயல்படுமாறு நம்பிக்கையாளர்களுக்கு அழைப்பு விடுத்து மூவேளை இறைவேண்டல் உரையை நிறைவு செய்தார்.
2: மேற்கு கரையில் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக தொடர்ந்து இடம்பெறும் வன்முறைகளுக்கு முடிவு காண வேண்டும் என்றும், நீதி மற்றும் நீடித்த அமைதிக்கான இரு நாடுகள் தீர்வை நோக்கி முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்றும் திரு தந்தை 14 லியோ அவர்கள் அனைத்துலக சமூகத்திற்கு அழைப்பு விடுத்தார். August 16 ஞாயிறன்று காஸ்தல் கந்தோல்ஃபோவில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையின் இறுதியில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, மத்திய தரைக்கடலை சுற்றியுள்ள ஆப்பிரிக்கா, ஆசியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்கும் மத்திய தரைக்கடல் விளையாட்டுப் போட்டிகள் தொடங்கியுள்ளதையும் எடுத்துக்காட்டி இந்த விளையாட்டு போட்டிகள் இப்பகுதி மக்களிடையேயும் உலக மக்கள் அனைவரிடையேயும் அமைதி மற்றும் சகோதரத்துவத்தின் இறைவாக்கு அடையாளமாக விளங்க வேண்டும் என்று திருத்தந்தை நம்பிக்கை தெரிவித்தார். பாதுகாப்பான மற்றும் அனைத்துலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட எல்லைகளை கொண்ட இரு நாடுகள் தீர்வே புனித பூமியில் நீதியான மற்றும் நீடித்த அமைதியை ஏற்படுத்துவதற்கான சமமான வழி என்ற தனது நிலைப்பாட்டை திருப்பிடம் தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகிறது. இவ்வாண்டு இப்போட்டிகள் தெற்கு இத்தாலியில் உள்ள தாரந்தோ நகரில் நடைபெறுகின்றன. திருப்பிடத்தின் அதிகாரப்பூர்வ விளையாட்டு அமைப்பான அத்லட்டிகா வாட்டிகானா சார்பில் 4 வீரர்களும் இப்போட்டிகளில் பங்கேற்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
1: இறைவனில் நிறைவான நிலைவாழ்வே மனிதர்களின் இறுதி இலக்கு என்றும், அன்னை மரியாவின் விண்ணேற்பு பெருவிழா கத்தோலிக்க இறை ஏலிலும் மக்களின் பக்தி வாழ்வியலும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் குறிப்பிட்டார். August 15 சனிக்கிழமையன்று காஸ்தல் கந்தோல்ஃபோவில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, மரியாவின் விண்ணேற்பு கத்தோலிக்க இறை இயலிலும் மக்களின் பக்தி வாழ்விலும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த விழா என்று எடுத்துக்காட்டினார். மரியாவின் விண்ணேற்பு தொடர்பான இரு முக்கிய கலை மரபுகளை எடுத்துரைத்த திருத்தந்தை, பழமையான மரபில் மரியா துயில் கொள்ளும் நிலையில் அவரை சுற்றி திருத்தூதர்கள் ஜெபிப்பதையும், உயிர்த்தெழுந்த இயேசு அவரது ஆன்மாவை தம் கரங்களில் ஏந்துவதையும் காணலாம் என்றும், இது இறந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவே மனித குலத்தை நிலைவாழ்வை நோக்கி வழிநடத்துகிறார் என்பதை எடுத்துக்காட்டுகிறது என்றும் சுட்டிக்காட்டினார். மேலை திரு அவையில் உருவான மற்றொரு மரபில் ஒளி, வான தூதர்கள் மற்றும் புனிதர்களால் சூழப்பட்ட விண்ணக மகிமையில் மரியா சித்தரிக்கப்படுகிறார் என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, இது மரியா உடலோடும் ஆன்மாவோடும் முழுமையான மனிதராக விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதை வெளிப்படுத்துகிறது என்றும் எடுத்துக்காட்டினார். இன்று மரியாவில் நாம் மகிழ்ச்சியுடன் காணும் வாழ்வின் நிறைவு காலத்தின் முடிவில் நமக்கும் காத்திருக்கிறது என்று கூறிய திருத்தந்தை, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நமது அழிவுறும் உடல்களை தமது மகிமையான உடலை போன்று மாற்றுவார் என்றும், நம்பிக்கையாளர்கள் முடிவில்லா மகிழ்வில் என்றென்றும் வாழ்வார்கள் என்றும் வலியுறுத்தினார்.
2: உண்மையான அழகு அன்பிலும் தூய்மையிலும் வெளிப்படுகிறது என்றும், மரியாவின் விண்ணேற்பு மனித குலத்தின் விண்ணக அழைப்பை எடுத்துக்காட்டுகிறது என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். August 15 சனிக்கிழமையன்று மரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவையொட்டி காஸ்தல் கந்தல்ஃபோவில் அமைந்துள்ள புனித தோமா வில்லோனோவோ திருத்தல பங்கில் திருப்பலி நிறைவேற்றிய போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை, மரியா தனது மன்னக வாழ்வை நிறைவு செய்த பின் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணக மகிமைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்ற திரு அவையின் நம்பிக்கையை எடுத்துக்காட்டினார். மரியாவின் உள்ளத்தின் தூய்மை இறையருளால் அவரது முழு ஆளுமையையும் ஒளிரச் செய்து மாற்றியது என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, உலகம் முன்வைக்கும் இளமை, விழித்தோற்றம் மற்றும் நுகர்வு கலாச்சாரத்தை மையமாக கொண்ட அழகின் அளவுகோள்களிலிருந்து கிறிஸ்தவர்கள் விலக வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். உண்மையான அழகு குழந்தையின் முகத்திலும், முதியோரின் சுருக்கங்களிலும், குடும்ப உறவுகளிலும், பிறருக்காக அர்ப்பணிப்புடன் உழைக்கும் மனிதர்களின் வாழ்விலும் வெளிப்படுகிறது என்று கூறிய திருத்தந்தை, அன்பே மனித குலத்தின் மிக அழகிய அணிகலன் என்றும், அந்த அன்பு மனிதரை மாற்றி மேன்மைப்படுத்தி இறைவனுக்கு நெருக்கமாக அழைத்து செல்கிறது என்றும் சுட்டிக்காட்டினார்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: நெறி காட்டும் ஆளுமைகள், விவிலிய தேடல்கள் மற்றும் செய்திகள்.
1: நெறி காட்டும் ஆளுமைகள்.
3: திரு எட்வர்ட் மோசஸ், ஓய்வு பெற்ற அதிகாரி அவர், தெய்வ பக்தி நிரம்பியவர். இராணுவத்தில் பணிபுரிய தன் ஒரே மகனை ஆர்வத்தோடு அனுப்பி வைத்திருந்தார். ஒரு நாள் அதிகாலை நேரம் செய்தி ஒன்று அவருக்கு வந்தது. அது மிக மிக அதிர்ச்சியான செய்தியாயிருந்தது. உங்கள் மகன் ராபர்ட் மோசஸ் போர் முனையிலே கொல்லப்பட்டு விட்டார். அதுவும் சக அதிகாரியாலேயே நய வஞ்சகமாக கொல்லப்பட்டு விட்டார். செய்தி கேட்டு இடிந்து போனார் அப்பா. தேற்ற வந்த உற்ற நண்பனிடம் கண்ணீர் விட்டு கதறி அழுதபடி கேட்டார், அப்படியானால் கடவுள் எங்கே? எங்கே போனார் நான் வணங்கும் அந்த கடவுள்? கண்ணீர் விட்டபடி நண்பரும் சொன்னார், அந்த கடவுளும் அங்கேயே உங்கள் மகனோடு கொல்லப்பட்டு விட்டார். மனிதம் காயப்படுகிற போது கடவுளும் காயப்படுகிறார், கலக்கமடைகிறார். மண்ணுலகில் ஒவ்வொரு மதிப்பீடும் மதிப்பிழக்கும் போது கடவுளும் மதிப்பிழக்கிறார், கண்ணீர் வடிக்கிறார். ஆம், குதரப்படும் நீதியும் கொல்லப்படும் கடவுளும் ஒன்றுதான்.
2: விவிலிய தேடல்கள்.

அங்கிங்கு நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்த பரம்பொருள் நம் இறைவன். அந்த இறைவனை அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, அனுபவித்து பார்க்க இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இறை வார்த்தை திருப்பாடல் 57. இந்த திருப்பாடலின் ஆசிரியர் தாவீது எப்படிப்பட்ட சூழலிலே இந்த திருப்பாடலை பாடுகிறார் என்றால், அரசன் தனக்கு எதிராக முனைப்போடு தேடிக்கொண்டிருக்க, இவரை அழிப்பதற்காக கொல்லுவதற்காக தேடிக்கொண்டிருக்க, அந்த அரசனிடமிருந்து தப்பித்து குகையிலே ஒழிந்திருக்கிற தாவீது இந்த பாடலை பாடுகிறார். சவுல் அரசனே தனக்கு ஒரு விரோதியாக மாறி நிற்கிற போது, தன்னை அழிக்க துணிகிற போது எப்படிப்பட்ட மனநிலைக்குள்ளாக இந்த தாவீது இருந்திருப்பார் சிந்தித்து பார்ப்போம். உயிர் பயம், எப்போது என்ன நடக்குமோ என்ற உயிர் பயத்தோடு இருக்கிற இந்த தாவீது கடவுளை மாத்திரமே தஞ்சம் என அறிந்து உணர்ந்து இந்த திருப்பாடலை பாடுகிறார். கடவுளே எனக்கு இரக்கம் காண்பியும், கடவுளே எனக்கு இறங்கும், என்னை புரிந்து கொள்ளாத இந்த அரசன் என்னை கொல்ல பாவிக்கிறார், அவரிடமிருந்து என்னை காப்பாற்றும் என்று சொல்லுகிற விதமாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. ஆம் அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட இக்கட்டான தருணத்திலே, இன்னும் குறிப்பாக சாவு பயம், மரண பயம் ஏற்படுகிற தருணங்களில் எல்லாம் நமக்கு இருக்கிற ஒரே தஞ்சம் இறைவன் மாத்திரமே, மனிதர்கள் அல்ல. தாவீது இறைவனை நம்பி இந்த பாடலை பாடுகிறார். கடவுளே, உமது இறக்கைகளின் கீழாக நான் தஞ்சம் அடைந்திருக்கிறேன், நீரே எனது அடைக்கலமாக இருக்கிறேன் என்று சொல்லி வேண்டுகிற பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. எவ்வளவு அருமையான ஒரு திருப்பாடல். மேலும் அகன்பார்ந்தவர்களே, அதே தாவீது இவ்வாறாக சொல்லுகிறார், என் கடவுள் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார், நான் நினைத்தது நினையாதது அனைத்தையும் என்னுடைய நன்மைக்காக என் இறைவன் செய்வார் என்ற உறுதிப்பாட்டோடு இந்த பாடலை அவர் பாடுவது எவ்வளவு உன்னதமானதாக இருக்கிறது சிந்திப்போம். எனக்கு வானகத்திலிருந்து உதவி வரும் என சொல்லுகிறார். எனக்கான உதவி இந்த மண்ணகம் சார்ந்ததல்ல, மண்ணில் வாழுகிற மனிதர்கள் கொடுக்கிற உதவி அல்ல, மாறாக விண்ணிலிருந்து வானகத்திலிருந்து இறைவன் தனக்கான உதவியை அனுப்புவார் என்ற நம்பிக்கையோடு இந்த பாடலை மன்றாட்டாக பாடுகிறான். சற்று சிந்திப்போம், நமது இக்கட்ட ஆழ தருணத்திலும் நாம் ஆத்மார்த்தமாக இறைவனை நம்பி வேண்டுகிற போது நமக்கான உதவியை இறைவன் நிச்சயமாக விண்ணகத்திலிருந்து அருள்வார். மண்ணகத்தில் இருக்கிற மனிதர்கள் அதற்கு கருவிகளாக மாறி நிற்பார்கள். நிச்சயமாக இது நடக்கும், உணர்ந்து பார்ப்போம். அன்று தாவீதுக்கு நடந்தது நமக்கும் ஒரு நாள் நடக்கும். அதாவது இறைவன் தனது உதவியை, இறைவன் தமது இரக்கத்தை ஒருபோதும் நமக்கு காட்ட காலம் தாழ்த்துவது இல்லை. அப்படிப்பட்ட அந்த தாவீது இறைவனை குறித்து இன்னும் ஒன்று அழகாக சொல்லுகிறார். ஆண்டவரே, என் எதிரிகளை நீர் நசுக்கி இழிவுபடுத்துகிறீர், என் எதிரிகளின் கண்முன்பாக எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்தீர் என்று திருப்பாடல் 23 சொன்ன அதே தாவீது சொல்லுகிறார், என் எதிரிகளை நசுக்கி அவர்களை இழிவுபடுத்துகிறேன், எனக்கு எதிராக யாரும் எழுந்து நிற்க முடியாத அளவுக்காக நீர் அவர்களை பார்த்து கொள்வீர், நீர் அவர்களை தண்டிப்பீர் என்ற ஒரு நம்பிக்கையோடு சொல்லுகிற வார்த்தையாக இருக்கு. ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த உலக வாழ்வில் வாழுகிற போது, முன்னேற்றம் அடைகிற போதெல்லாம் நமக்கு எதிராக 1000 நபர்கள் எழலாம், நமக்கு எதிராக கோடான கோடி நபர்கள் எழலாம், ஆனால் அனைவரையும் எதிர்க்கிற ஆண்டவர் நம் பக்கம் இருக்கிறார். படைகளின் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க எதற்கு நாம் அஞ்ச வேண்டும்? சிந்திப்போம், அந்த ஆண்டவரை நாம் பற்றிக்கொள்வோம். மேலுமாக இதே தாவீது மிக அருமையாக சொல்லுகிறார், உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது, உமது வாக்கு பிறழாமை முகில்களை தொடுகிறது. ஆண்டவரே, உமது பேரன்பு சாதாரணமானதல்ல, வானளவு உயர்ந்துள்ளது. மண்ணிலிருந்து விண்ணகம் எந்த அளவுக்கு உயர்ந்துள்ளதோ அந்த அளவுக்கு உயர்வானது உமது பேரன்பாக இருக்கிறது. அபரிமிதமான அன்பை நீர் எங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறேன். நீர் கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படும். நீர் கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் போலியானதல்ல, அது உண்மையானவை. அந்த உண்மையை நீர் ஒரு நாள் நிறைவேற்றுவீர் என்ற நம்பிக்கையோடு அவர் சொல்கிறார். அவைகளெல்லாம் முகில்களை தொடுகிறது.
அந்த அளவுக்கு உயர்வானது. நீர் எந்த அளவுக்கு உயர்வானவரோ மேன்மையானவரோ அது போல உமது வாக்குறுதிகளும் இருக்கிறது ஆண்டவரே என சொல்லி மிக அருமையான மன்றாட்டை இன்றைய நாளிலே இந்த திருப்பாடல் வழியாக நமக்காக தாவீது பாடுவதாக நாம் உணர்ந்து பார்ப்போம். ஆகவே அவரை புரிந்து கொள்வோம், அறிந்து கொள்வோம், ஒவ்வொரு நாளும் அனுபவித்து பார்ப்போம். நமது இக்கட்டான தருணங்களில் எல்லாம் அவரையே ஏங்கி நிற்போம். அவர் நமக்கு துணையும் பாதுகாப்பாக இருப்பார். நம் மீது இரக்கம் காட்டி நமக்கு வாழ்வளிப்பார். அவரிடம் இப்போது மன்றாடுவோம். எங்களை நாளும் காத்து பராமரிக்கிற அன்பு இறைவா, அன்று தாவீதை பராமரித்து பாதுகாத்தீரே, எதிரியாக நின்ற அந்த சவுலிடமிருந்து அவரை பாதுகாத்தீரே, ஆபத்துக்களிலிருந்து விடுவித்தீரே. அதுபோல எங்களது இக்கட்டான தருணங்களிலும் உம்மையே நாங்கள் தேடி ஓடி வருகிறோம். பாதுகாத்து அருள் பொழியுமாறு மன்றாடுகிறோம். எங்களை என்னாலும் ஆசீர்வதித்து வழி நடத்தும் அன்பு இறைவா, ஆமேன்.

0: செய்திகள்.
1: வத்திகான் விளையாட்டு அமைப்பான அத்லட்டிகா வேட்டிகானா மத்திய தரைக்கடல் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க தயாராகி வரும் நிலையில், தெற்கு இத்தாலியில் நடைபெறும் இந்நிகழ்வு விளையாட்டை அமைதி மற்றும் சகோதரத்துவத்தின் முன்னறிவிப்பாக உலகிற்கு எடுத்துக்காட்ட வேண்டும் என திருத்தந்தை 14 லியோ அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அத்லட்டிகா வேட்டிகானா அமைப்பைச் சேர்ந்த 4 வீரர்கள் ஆகஸ்ட் 21 முதல் செப்டம்பர் 3 வரை தெற்கு இத்தாலியின் டரண்டோ நகரில் இடம்பெறும் 20வது மத்திய தரைக்கடல் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர். ஆப்பிரிக்கா, ஆசியா மற்றும் ஐரோப்பாவைச் சேர்ந்த 26 நாடுகளில் ஏறத்தாழ 4000 வீரர்கள் 33 வகையான விளையாட்டுப் போட்டிகளில் போட்டியிட உள்ளனர். திருத்தந்தையின் விளையாட்டு அமைப்பின் சார்பில் பேப்ரிசியோ ஃபெலோனி மற்றும் திசியானோ லூச்சரெல்லி ஆடவர் இரட்டையர் படல் போட்டியிலும், டானியலோ பொந்தானா வாள்வீச்சு போட்டிகளிலும், எமிலியானோ மெர்ஃபிடலி மிதிவண்டி போட்டிகளிலும் பங்கேற்கின்றனர். 2026 மத்திய தரைக்கடல் விளையாட்டுப் போட்டிகள் உலகிற்கு அமைதி மற்றும் சந்திப்பின் வெளிப்படையான அடையாளமாக அமைய வேண்டும் என திருத்தந்தை அவர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் 16 ஞாயிறன்று இடம்பெற்ற மூவேளை ஜப இறைவேண்டல் உரையின் போது, இந்த வாரம் டொரண்டோவில் மத்திய தரைக்கடல் விளையாட்டுப் போட்டிகள் தொடங்குகின்றன என்றும், இந்த விளையாட்டு நிகழ்வு இப்பகுதி மக்களிடையேயும் உலகம் முழுவதும் உள்ள மக்களிடையேயும் அமைதி மற்றும் சகோதரத்துவத்தின் முன்னறிவிப்பாக அமைய வேண்டும் என்றும் திருத்தந்தை கூறியுள்ளார்.
2: கிறிஸ்துவுடனான ஆழமான ஒன்றிப்பிலிருந்தே புனித ஆகத்தாவிற்கான பலம் கிடைத்தது என்றும், அதுவே வன்முறை அச்சுறுத்தல்கள் இருந்தபோதும் அதிகாரத்தில் உள்ளவர்கள் ஆசை வார்த்தைகள் கூறிய போதும் அவரை இறை நம்பிக்கையால் நிலைத்திருக்க செய்தது என்றும் திருப்பீடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்கள் கூறினார். புனித ஆகத்தாவின் அருளீக்கங்கள் இத்தாலியில் உள்ள கட்டானியா நகருக்கு திரும்ப கொண்டு வரப்பட்டதன் 900வது ஆண்டு விழாவை குறிக்கும் வகையில் சிசிலியில் இடம்பெற்ற கொண்டாட்டங்களின் போது அவரது நீடித்து நிலைத்திருக்கும் சான்று வாழ்வை கர்தினால் பரோலின் அவர்கள் பாராட்டினார். இந்த ஆண்டு விழா கொண்டாட்டங்களுக்காக திருத்தந்தை அவர்களால் திருத்தந்தையின் தூதராக நியமிக்கப்பட்ட கர்தினால் பரோலின் அவர்கள் ஆகஸ்ட் 16 ஞாயிற்றுக்கிழமையன்று அசி காஸ்தெல்லோவில் இடம்பெற்ற திருவிழுப்பு இறைவேண்டல் நிகழ்வுக்கு தலைமை தாங்கினார். அப்போது புனித ஆகத்தாவின் மறைசாட்சியம் குறித்து எடுத்துக்காட்டிய அவர், 3வது நூற்றாண்டில் தனது இறை நம்பிக்கையை கைவிட மறுத்ததற்காக தனது 10 வயதிலேயே மறைசாட்சியாக கொல்லப்பட்ட புனித ஆகத்தா திரு அவைக்கு தொடர்ந்து மன வலிமை மற்றும் இறைப்பற்றின் முன் உதாரணமாக விளங்குகிறார் என்று கூறினார்.
1: இஸ்ரேலியர்களுக்கும் பாலஸ்தீனியர்களுக்கும் இடையே நீதியான மற்றும் நீடித்த அமைதியை ஏற்படுத்துவதற்கான ஒரே வழியாக இரு நாடுகள் தீர்வுக்கு திருப்பீடம் நீண்ட காலமாக வழங்கி வரும் ஆதரவை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். ஆகஸ்ட் 16 நாள் காஸ்தல் கந்தல்போவில் இடம்பெற்ற மூவேளை ஜப உரையின் போது பேசிய திருத்தந்தை, மாநிலத்தில் மீண்டும் அதிகரித்துள்ள வன்முறை மற்றும் துன்பங்களுக்கு மத்தியில் இரு நாடுகளை உருவாக்கும் முயற்சியை முன்னெடுக்க அனைத்துலக சமூகம் அவசரமாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பல சதாப்தங்களாக திருப்பிடத்தின் நிலைப்பாடு தொடர்ந்து ஒரே மாதிரியாக இருந்து வருகிறது. திருத்தந்தை 12 பயஸ் அவர்கள் இரு தரப்பினருக்கும் பாதுகாப்பும் வாழ்வாதார பாதுகாப்பும் வழங்கப்பட வேண்டும் என்று முதலில் வலியுறுத்தியதுடன், எருசலேம் மற்றும் அதன் புனித தலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். பின்னர் திருத்தந்தை 6 பவுல் அவர்கள் பாலஸ்தீனிய மக்களின் நியாயமான உரிமைகளை எடுத்துரைத்ததுடன், எருசலேம் திறந்தும் பாதுகாக்கப்பட்டும் இருக்கும் நகரமாக திகழ வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். திருத்தந்தை 2 ஜான்பால் அவர்கள் இரு மக்களும் அமைதியுடனும் பாதுகாப்புடனும் வாழ்வதற்கான உரிமை கொண்டவர்கள் என்ற கொள்கையை வலுவாக முன்வைத்தார். அதேவேளை இஸ்ரேலின் பாதுகாப்புக்கான உரிமையையும் பாலஸ்தீனியர்களின் சுதந்திரமான தாயகத்திற்கான உரிமையையும் அவர் ஆதரித்தார்.
2: ஆகஸ்ட் 15 சனிக்கிழமையன்று இந்தோனேசியாவின் கிழக்கு நுசா தெங்காரா பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தமது ஆன்மீக நெருக்கத்தையும் ஒருமைப்பாட்டையும் தெரிவித்துள்ளார். எந்தே பேராயர் மேதகு பவுலோஸ் புடிக்லடின் அவர்களுக்கு திருப்பிட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்கள் கையெழுத்திட்ட தந்தி செய்தியில் இவ்வாறு தெரிவித்துள்ள திருத்தந்தை, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து மனிதாபிமான உதவிகளை வழங்கி வரும் திரு அவை மற்றும் அரசு அதிகாரிகளை திருத்தந்தை ஊக்குவித்துள்ளதுடன், மேலும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ள அவசரகால பணியாளர்களுக்காகவும் இறைவேண்டல் செய்துள்ளார். உயிரிழந்தவர்களை இறைவனின் அன்புமிகு இரக்கத்திற்கு ஒப்படைத்துள்ள திருத்தந்தை, பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் ஆறுதலையும் வலிமையையும் அளிக்குமாறு இறைவேண்டல் செய்துள்ளார். 7.7 ரிக்டர் அளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் இதுவரை 53 பேர் உயிரிழந்துள்ளனர். 135 பேர் காயமடைந்துள்ளதுடன் ஏறத்தாழ 13,000 பேர் வீடுகளை இழந்துள்ளனர். நிலநடுக்கத்தால் 900க்கும் மேற்பட்ட வீடுகள் அழிந்துள்ளன. மேலும் 450 வீடுகள் சேதமடைந்துள்ளன. பள்ளிகள், சுகாதார மையங்கள் மற்றும் தேவாலயங்கள் உள்ளிட்ட குறைந்தது 167 பொது கட்டடங்களும் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளன. ஆயிரக்கணக்கான மக்கள் தற்போது தற்காலிக தங்குமிடங்களில் வசித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

fatte diligenter di pur

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: நெறி காட்டும் ஆளுமைகள், விவிலிய தேடல்கள் மற்றும் செய்திகள்.
1: நெறி காட்டும் ஆளுமைகள்.
3: திரு எட்வர்ட் மோசஸ், ஓய்வு பெற்ற அதிகாரி அவர், தெய்வ பக்தி நிரம்பியவர். இராணுவத்தில் பணிபுரிய தன் ஒரே மகனை ஆர்வத்தோடு அனுப்பி வைத்திருந்தார். ஒருநாள் அதிகாலை நேரம் செய்தி ஒன்று அவருக்கு வந்தது. அது மிக மிக அதிர்ச்சியான செய்தியாயிருந்தது. உங்கள் மகன் ராபர்ட் மோசஸ் போர் முனையிலே கொல்லப்பட்டு விட்டார். அதுவும் சக அதிகாரியாலேயே நயவஞ்சகமாக கொல்லப்பட்டு விட்டார். செய்தி கேட்டு இடிந்து போனார் அப்பா. தேற்ற வந்த உற்ற நண்பனிடம் கண்ணீர் விட்டு கதறி அழுதபடி கேட்டார், அப்படியானால் கடவுள் எங்கே? எங்கே போனார் நான் வணங்கும் அந்த கடவுள்? கண்ணீர் விட்டபடி நண்பரும் சொன்னார், அந்த கடவுளும் அங்கேயே உங்கள் மகனோடு கொல்லப்பட்டு விட்டார். மனிதம் காயப்படுகிற போது கடவுளும் காயப்படுகிறார், கலக்கமடைகிறார். மண்ணுலகில் ஒவ்வொரு மதிப்பீடும் மதிப்பிழக்கும் போது கடவுளும் மதிப்பிழக்கிறார், கண்ணீர் வடிக்கிறார். ஆம், குதரப்படும் நீதியும் கொல்லப்படும் கடவுளும் ஒன்றுதான்.
2: விவிலிய தேடல்கள்.

அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்த பரம்பொருள் நம் இறைவன். அந்த இறைவனை அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, அனுபவித்து பார்க்க இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இறைவார்த்தை திருப்பாடல் 57. இந்த திருப்பாடலின் ஆசிரியர் தாவீது எப்படிப்பட்ட சூழலிலே இந்த திருப்பாடலை பாடுகிறார் என்றால், அரசன் தனக்கு எதிராக முனைப்போடு தேடிக்கொண்டிருக்க, இவரை அழிப்பதற்காக கொல்லுவதற்காக தேடிக்கொண்டிருக்க, அந்த அரசனிடமிருந்து தப்பித்து குகையிலே ஒழிந்திருக்கிற தாவீது இந்த பாடலை பாடுகிறார். சவுல் அரசனே தனக்கு ஒரு விரோதியாக மாறி நிற்கிற போது, தன்னை அழிக்க துணிகிற போது எப்படிப்பட்ட மனநிலைக்குள்ளாக இந்த தாவீது இருந்திருப்பார் சிந்தித்து பார்ப்போம். உயிர் பயம், எப்போது என்ன நடக்குமோ என்ற உயிர் பயத்தோடு இருக்கிற இந்த தாவீது கடவுளை மாத்திரமே தஞ்சம் என அறிந்து உணர்ந்து இந்த திருப்பாடலை பாடுகிறார். கடவுளே எனக்கு இரக்கம் காண்பியும், கடவுளே எனக்கு இறங்கும், என்னை புரிந்து கொள்ளாத இந்த அரசன் என்னை கொல்ல பாவிக்கிறார், அவரிடமிருந்து என்னை காப்பாற்றும் என்று சொல்லுகிற விதமாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. ஆம் அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட இக்கட்டான தருணத்திலே, இன்னும் குறிப்பாக சாவு பயம், மரண பயம் ஏற்படுகிற தருணங்களில் எல்லாம் நமக்கு இருக்கிற ஒரே தஞ்சம் இறைவன் மாத்திரமே, மனிதர்கள் அல்ல. தாவீது இறைவனை நம்பி இந்த பாடலை பாடுகிறார். கடவுளே, உமது இறக்கைகளின் கீழாக நான் தஞ்சம் அடைந்திருக்கிறேன், நீரே எனது அடைக்கலமாக இருக்கிறேன் என்று சொல்லி வேண்டுகிற பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. எவ்வளவு அருமையான ஒரு திருப்பாடல். மேலும் அன்பார்ந்தவர்களே, அதே தாவீது இவ்வாறாக சொல்லுகிறார், என் கடவுள் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார், நான் நினைத்தது நினையாதது அனைத்தையும் என்னுடைய நன்மைக்காக என் இறைவன் செய்வார் என்ற உறுதிப்பாட்டோடு இந்த பாடலை அவர் பாடுவது எவ்வளவு உன்னதமானதாக இருக்கிறது சிந்திப்போம். எனக்கு வானகத்திலிருந்து உதவி வரும் என சொல்லுகிறார். எனக்கான உதவி இந்த மண்ணகம் சார்ந்ததல்ல, மண்ணில் வாழுகிற மனிதர்கள் கொடுக்கிற உதவி அல்ல, மாறாக விண்ணிலிருந்து வானகத்திலிருந்து இறைவன் தனக்கான உதவியை அனுப்புவார் என்ற நம்பிக்கையோடு இந்த பாடலை மன்றாட்டாக பாடுகிறார். சற்று சிந்திப்போம். நமது இக்கட்டான தருணத்திலும் நாம் ஆத்மார்த்தமாக இறைவனை நம்பி வேண்டுகிற போது நமக்கான உதவியை இறைவன் நிச்சயமாக விண்ணகத்திலிருந்து அருள்வார். மண்ணகத்தில் இருக்கிற மனிதர்கள் அதற்கு கருவிகளாக மாறி நிற்பார்கள். நிச்சயமாக இது நடக்கும், உணர்ந்து பார்ப்போம். அன்று தாவீதுக்கு நடந்தது நமக்கும் ஒரு நாள் நடக்கும். அதாவது இறைவன் தனது உதவியை, இறைவன் தமது இரக்கத்தை ஒருபோதும் நமக்கு காட்ட காலம் தாழ்த்துவது இல்லை. அப்படிப்பட்ட அந்த தாவீது இறைவனை குறித்து இன்னும் ஒன்று அழகாக சொல்லுகிறார். ஆண்டவரே, என் எதிரிகளை நீர் நசுக்கி இழிவுபடுத்துகிறீர், என் எதிரிகளின் கண்முன்பாக எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்தீர் என்று திருப்பாடல் 23 சொன்ன அதே தாவீது சொல்லுகிறார், என் எதிரிகளை நசுக்கி அவர்களை இழிவுபடுத்துகிறேன், எனக்கு எதிராக யாரும் எழுந்து நிற்க முடியாத அளவுக்காக நீர் அவர்களை பார்த்து கொள்வீர், நீர் அவர்களை தண்டிப்பீர் என்ற ஒரு நம்பிக்கையோடு சொல்லுகிற வார்த்தையாக இருக்க. ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த உலக வாழ்வில் வாழுகிற போது, முன்னேற்றம் அடைகிற போதெல்லாம் நமக்கு எதிராக 1000 நபர்கள் எழலாம், நமக்கு எதிராக கோடான கோடி நபர்கள் எழலாம், ஆனால் அனைவரையும் எதிர்க்கிற ஆண்டவர் நம் பக்கம் இருக்கிறார். படைகளின் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க எதற்கு நாம் அஞ்ச வேண்டும்? சிந்திப்போம். அந்த ஆண்டவரை நாம் பற்றி கொள்வோம். மேலுமாக இதே தாவீது மிக அருமையாக சொல்லுகிறார், உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது, உமது வாக்கு பெறலாமை முகில்களை தொடுகிறது. ஆண்டவரே, உமது பேரன்பு சாதாரணமானதல்ல, வானளவு உயர்ந்துள்ளது. மண்ணிலிருந்து விண்ணகம் எந்த அளவுக்கு உயர்ந்துள்ளதோ அந்த அளவுக்கு உயர்வானது உமது பேரன்பாக இருக்கிறது. அபரிமிதமான அன்பை நீர் எங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறேன். நீர் கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படும். நீர் கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் போலியானதல்ல, அது உண்மையானவை. அந்த உண்மையை நீர் ஒரு நாள் நிறைவேற்றுவீர் என்ற நம்பிக்கையோடு அவர் சொல்கிறார். அவைகளெல்லாம் முகில்களை தொடுகிறது, அந்த அளவுக்கு உயர்வானது. நீர் எந்த அளவுக்கு உயர்வானவரோ மேன்மையானவரோ அது போல உமது வாக்குறுதிகளும் இருக்கிறது ஆண்டவரே என சொல்லி மிக அருமையான மன்றாட்டை இன்றைய நாளிலே இந்த திருப்பாடல் வழியாக நமக்காக தாவீது பாடுவதாக நாம் உணர்ந்து பார்ப்போம்.
ஆகவே அவரை புரிந்து கொள்வோம், அறிந்து கொள்வோம், ஒவ்வொரு நாளும் அனுபவித்து பார்ப்போம். நமது இக்கட்டான தருணங்களை எல்லாம் அவரையே ஏங்கி நிற்போம். அவர் நமக்கு துணையும் பாதுகாப்பாக இருப்பார். நம் மீது இரக்கம் காட்டி நமக்கு வாழ்வளிப்பார். அவரிடம் இப்போது மன்றாடுவோம். எங்களை நாளும் காத்து பராமரிக்கிற அன்பு இறைவா, அன்று தாவீதை பராமரித்து பாதுகாத்தீரே, எதிரியாக நின்ற அந்த சவுலிடமிருந்து அவரை பாதுகாத்தீரே, ஆபத்துக்களிலிருந்து விடுவித்தீரே, அதுபோல எங்களது இக்கட்டான தருணங்களிலும் உம்மையே நாங்கள் தேடி ஓடி வருகிறோம். பாதுகாத்து அருள் பொழியுமாறு மன்றாடுகிறோம். எங்களை என்னாலும் ஆசீர்வதித்து வழி நடத்தும் அன்பு இறைவா, ஆமேன்.

0: செய்திகள்.
1: வத்திக்கான் விளையாட்டு அமைப்பான அத்லட்டிகா வேட்டிகானா மத்திய தரைக்கடல் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க தயாராகி வரும் நிலையில், தெற்கு இத்தாலியில் நடைபெறும் இந்நிகழ்வு விளையாட்டை அமைதி மற்றும் சகோதரத்துவத்தின் முன்னறிவிப்பாக உலகிற்கு எடுத்துக்காட்ட வேண்டும் என திரு தந்தை 14 லியோ அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அத்லட்டிகா வேட்டிகானா அமைப்பைச் சேர்ந்த 4 வீரர்கள் ஆகஸ்ட் 21 முதல் செப்டம்பர் 3 வரை தெற்கு இத்தாலியின் டரண்டோ நகரில் இடம்பெறும் 20th மத்திய தரைக்கடல் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர். ஆப்பிரிக்கா, ஆசியா மற்றும் ஐரோப்பாவைச் சேர்ந்த 26 நாடுகளில் ஏறத்தாழ 4,000 வீரர்கள் 33 வகையான விளையாட்டுப் போட்டிகளில் போட்டியிட உள்ளனர். திருத்தந்தையின் விளையாட்டு அமைப்பின் சார்பில் பேப்ரிசியோ ஃபெலோனி மற்றும் திசியானோ லூச்சரெல்லி ஆடவர் இரட்டையர் படல் போட்டியிலும், டானியலோ பொந்தானா வாள்வீச்சு போட்டிகளிலும், எமிலியானோ மெர்ஃபிடலி மிதிவண்டி போட்டிகளிலும் பங்கேற்கின்றனர். 2026 மத்திய தரைக்கடல் விளையாட்டுப் போட்டிகள் உலகிற்கு அமைதி மற்றும் சந்திப்பின் வெளிப்படையான அடையாளமாக அமைய வேண்டும் என திருத்தந்தை அவர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் 16 ஞாயிறன்று இடம்பெற்ற மூவேளை ஜப இறைவேண்டல் உரையின் போது, இந்த வாரம் டொரண்டோவில் மத்திய தரைக்கடல் விளையாட்டுப் போட்டிகள் தொடங்குகின்றன என்றும், இந்த விளையாட்டு நிகழ்வு இப்பகுதி மக்களிடையேயும் உலகம் முழுவதும் உள்ள மக்களிடையேயும் அமைதி மற்றும் சகோதரத்துவத்தின் முன்னறிவிப்பாக அமைய வேண்டும் என்றும் திருத்தந்தை கூறியுள்ளார்.
2: கிறிஸ்துவுடனான ஆழமான ஒன்றிப்பிலிருந்தே புனித ஆகத்தாவிற்கான பலம் கிடைத்தது என்றும், அதுவே வன்முறை அச்சுறுத்தல்கள் இருந்தபோதும் அதிகாரத்தில் உள்ளவர்கள் ஆசை வார்த்தைகள் கூறிய போதும் அவரை இறை நம்பிக்கையால் நிலைத்திருக்கச் செய்தது என்றும் திருப்பீடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்கள் கூறினார். புனித ஆகத்தாவின் அருளீக்கங்கள் இத்தாலியில் உள்ள கட்டானியா நகருக்கு திரும்ப கொண்டு வரப்பட்டதன் 900th ஆண்டு விழாவை குறிக்கும் வகையில் சிசிலியில் இடம்பெற்ற கொண்டாட்டங்களின் போது அவரது நீடித்து நிலைத்திருக்கும் சான்று வாழ்வை கர்தினால் பரோலின் அவர்கள் பாராட்டினார். இந்த ஆண்டு விழா கொண்டாட்டங்களுக்காக திருத்தந்தை அவர்களால் திருத்தந்தையின் தூதராக நியமிக்கப்பட்ட கர்தினால் பரோலின் அவர்கள் ஆகஸ்ட் 16 ஞாயிற்றுக்கிழமையன்று அசே காஸ்தெல்லோவில் இடம்பெற்ற திருவிழுப்பு இறைவேண்டல் நிகழ்வுக்கு தலைமை தாங்கினார். அப்போது புனித ஆகத்தாவின் மறைசாட்சியம் குறித்து எடுத்துக்காட்டிய அவர், 3rd நூற்றாண்டில் தனது இறை நம்பிக்கையை கைவிட மறுத்ததற்காக தனது 10 வயதிலேயே மறைசாட்சியாக கொல்லப்பட்ட புனித ஆகத்தா திரு அவைக்கு தொடர்ந்து மன வலிமை மற்றும் இறைப்பற்றின் முன் உதாரணமாக விளங்குகிறார் என்று கூறினார்.
1: இஸ்ரேலியர்களுக்கும் பாலஸ்தீனியர்களுக்கும் இடையே நீதியான மற்றும் நீடித்த அமைதியை ஏற்படுத்துவதற்கான ஒரே வழியாக இரு நாடுகள் தீர்வுக்கு திருப்பிடம் நீண்ட காலமாக வழங்கி வரும் ஆதரவை திரு தந்தை 14 லியோ அவர்கள் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். ஆகஸ்ட் 16 நாள் காஸ்தல் கந்தல்ஃபோவில் இடம்பெற்ற மூவேளை ஜப உரையின் போது பேசிய திருத்தந்தை, மாநிலத்தில் மீண்டும் அதிகரித்துள்ள வன்முறை மற்றும் துன்பங்களுக்கு மத்தியில் இரு நாடுகளை உருவாக்கும் முயற்சியை முன்னெடுக்க அனைத்துலக சமூகம் அவசரமாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பல சதாப்தங்களாக திருப்பிடத்தின் நிலைப்பாடு தொடர்ந்து ஒரே மாதிரியாக இருந்து வருகிறது. திருத்தந்தை 12 பயஸ் அவர்கள் இரு தரப்பினருக்கும் பாதுகாப்பும் வாழ்வாதார பாதுகாப்பும் வழங்கப்பட வேண்டும் என்று முதலில் வலியுறுத்தியதுடன், எருசலேம் மற்றும் அதன் புனித தலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். பின்னர் திருத்தந்தை 6 பவுல் அவர்கள் பாலஸ்தீனிய மக்களின் நியாயமான உரிமைகளை எடுத்துரைத்ததுடன், எருசலேம் திறந்தும் பாதுகாக்கப்பட்டும் இருக்கும் நகரமாக திகழ வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். திருத்தந்தை 2 ஜான்பால் அவர்கள் இரு மக்களும் அமைதியுடனும் பாதுகாப்புடனும் வாழ்வதற்கான உரிமை கொண்டவர்கள் என்ற கொள்கையை வலுவாக முன்வைத்தார். அதேவேளை இஸ்ரேலின் பாதுகாப்புக்கான உரிமையையும் பாலஸ்தீனியர்களின் சுதந்திரமான தாயகத்திற்கான உரிமையையும் அவர் ஆதரித்தார்.
2: ஆகஸ்ட் 15 சனிக்கிழமையன்று இந்தோனேசியாவின் கிழக்கு நுசா தெங்காரா பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தமது ஆன்மீக நெருக்கத்தையும் ஒருமைப்பாட்டையும் தெரிவித்துள்ளார். எந்தே பேராயர் மேதகு பவுலோஸ் புடிக்லடின் அவர்களுக்கு திருப்பிட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்கள் கையெழுத்திட்ட தந்தி செய்தியில் இவ்வாறு தெரிவித்துள்ள திருத்தந்தை, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து மனிதாபிமான உதவிகளை வழங்கி வரும் திரு அவை மற்றும் அரசு அதிகாரிகளை திருத்தந்தை ஊக்குவித்துள்ளதுடன், மேலும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ள அவசரகால பணியாளர்களுக்காகவும் இறைவேண்டல் செய்துள்ளார். உயிரிழந்தவர்களை இறைவனின் அன்புமிகு இரக்கத்திற்கு ஒப்படைத்துள்ள திருத்தந்தை, பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் ஆறுதலையும் வலிமையையும் அளிக்குமாறு இறைவேண்டல் செய்துள்ளார். 7.7 ரிக்டர் அளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் இதுவரை 53 பேர் உயிரிழந்துள்ளனர். 135 பேர் காயமடைந்துள்ளதுடன் ஏறத்தாழ 13,000 பேர் வீடுகளை இழந்துள்ளனர். நிலநடுக்கத்தால் 900 மேற்பட்ட வீடுகள் அழிந்துள்ளன. மேலும் 450 வீடுகள் சேதமடைந்துள்ளன. பள்ளிகள், சுகாதார மையங்கள் மற்றும் தேவாலயங்கள் உள்ளிட்ட குறைந்தது 167 பொது கட்டடங்களும் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளன. ஆயிரக்கணக்கான மக்கள் தற்போது தற்காலிக தங்குமிடங்களில் வசித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.